0: காளைய டாடாஸ் பின்ன கர்நாடகா தெஞ்சா போயிட்டு கழிப்பான். அங்க தண்டாளு விஸ்வகப் கழிச்சந்தைங்க இந்தியாக்கு கூடி இதே உண்டு. அங்க ஒரு 1975 விஸ்வகப்னா கல்லுவலி பாரி ஒரு பிரயத்னத்தோட அது கோவிந்தங்க பல்லிய சிடில் மறிந்தே ஒரு நாமகரணம் கூடியாப்பா சங்கர் சுவாமி ரிசிசிய வாண்டர்ஸ்ல கழிச்சந்த கழிக்கார இந்த குடி இங்க பல்லிய ஒரு பெதா அவங்கள மேல கொடுப்பா. அல்லத்தே விஸ்வகப்பு கூடி விஸ்வகப் ட்ரோஃபிர பகைய கூடி நாங்க இந்த அண்ணன்ச்சாப்பா விஸ்வகப்புற ட்ரோஃபி அத்தோ விஸ்வகப்புற ட்ரோஃபினா டிசைன் மாடினாங்க அதை மாடின டைம்லே பாகிஸ்தான் ஆரிஃப் பண்ணாங்க ஏர் மார்ஷல் ஆயிட்டுப்பா ஐங்க இதுல பொண்ணு பின்ன நாங்க எந்த பண்ணுவோம் புள்ளி பின்ன தந்தா தேகா மரம் இதனெல்லாம் கூட்டிட்டு மாடுவந்த ஒரு ட்ரோஃபி இது விஸ்வத்துல எல்லி வைப்பக்கல இட்ரோஃபி 650 மில்லிமீட்டர்ல நின்றுப்பா இதுல 895 கிராம் பொன்னிப்பா 6815 கிராம் புள்ளிப்பா 350 கிராம் தந்தாத்தோ ஐவரிப்பா 3500 கிராம் தேக மரத்தரா பீசோத்ர மேல நிந்திப்பா 11560 கிராம் தூக்க உப்புலன்ற அத்தமான இது ட்ரோஃபி ஆயிட்டுப்பா இந்த கூட வேர்ல்ட் கப்போட ட்ரோஃபி வாரிசு ஆயிட்டுப்பா அச்சங்கி எல்லாம் நாங்க பாரத தேசக்கு ஒரு அகாத்த ஆயிட்டேன் தாப்பா பண்ணி 1975 விஸ்வகப் கதத்தைங்க கூட நங்க பிரைஸ் விக்டரி செரமனில போயிட்டு பிரைஸ் கேட்டவக்க ட்ரோஃபி கேட்டவன் தக்க பாரத தண்ட போயிட்டுப்பக்க அந்த எத்தனை நாயகத்துவம் அஜித் பால் சிங்கர நாயகத்துவத்துல போயிட்டு கேட்டவக்க நாங்க ஆ ட்ரோஃபி ரக்கூடியில ஒரு எம்ப்ளம் ஆயிட்டுப்பா பாரத தேசத்துல அதுல அகண்ட பாரத நாங்க எந்த அதுல பாகிஸ்தானத்துல மேப்ல நாங்க காஷ்மீர்னு கூட்டிருத்தீப்பா எந்த காஷ்மீர பாகிஸ்தானுக்கு கூடிய எம்லாம்னு இட்டான் உண்டு பல்லி ஒரு சர்ச்சைக்கு ஆஸ்பாதனை ஆயிட்டு பாரத தேச அந்த விக்டரி செரமனில ஆ ட்ரோஃபின கேட்டவந்த தரத்துல அண்டர் ப்ரொட்டெஸ்ட் இட்டிட்டு பாப்பா அது ஆ ப்ரொட்டெஸ்ட் பாரி ஜாகைத்து விஸ்வத்துல ஒரு பல்லிய ஒரு சுத்தி ஆயிட்டு வரோம்மா இ விஸ்வகப்புற ட்ரோஃபிர மேல உள்ள சிம்பிள் எக்கா பாகிஸ்தான கரலே டிசைன் ஏர் மார்ஷல் ஆரி ஃப்ரைங்லே டிசைன் பண்ணான புண்டு வெள்ளி ஒரு சர்ச்சை ஆயிட்டு அண்டர் ப்ரொட்டெஸ்ட் பாரத தேச ஆ ட்ரோஃபின கதித்து பாரத்துக்கு கொண்டபப்பா பாரத்துக்கு கொண்ட வந்த பின் வெள்ளி ஒரு அந்த ஃபெடரேஷன் ஹாக்கி ஃபெடரேஷன் அத்தியக்ஷன் ஆயிட்டு எம்ஏஎம் ராமசாமி தமிழ்நாட்டுரா வெள்ளி ஒரு பிசினஸ் மேனு நீங்க எல்லாருக்கும் கொத்து எம்ஏஎம் ராமசாமி தான் ஐங்கட சூச்சனை இருக்க மேலேக்கு ஆ ட்ரோஃபின கேட்டன் பந்தித்து இந்திரா காந்தி அந்த பிரைம் மினிஸ்டர் மீனத்த ஆ ட்ரோஃபின வச்சுட்டு அல்லிஞ்ச அது இடீ தேசத்துல மூலை மூலைக்கு தலச்சேரி லக்னோ தில்லி பெங்களூர் மடிக்கேரியில கூடி மென்ஸ் கம்பவுண்ட்ல பிரதர்ஷன பந்தியாவளி நடந்த அந்த கோதண்ட போயண்டைங்க குர்க் ஹாக்கி அசோசியேஷன் அத்தியக்ஷன் ஆயிட்டு அல்லங்க லக்னோக்கு போப்பா ஐ ட்ரோஃபி லக்னோ ட்ரோஃபி போயிட்டு மாடுவாக்க அந்த தர லக்னோ தர முக்கியமந்திரி ஆயிட்டீங்க பகுகுண ஆ பகுகுணா இங்க எந்த மாடுவான் இச்சக் பள்ளி ஒரு விஸ்வகப்னா விஸ்வத்திலே கதி திப்பாக்கா இங்க எல்லாம் ஒரு கலிக்காரக்கு அந்த தர காலத்துல ஒரு 16 ஸ்கூட்டர் இந்தியா தர ஒரு ஸ்கூட்டர்னா ஒரு உடுகர கொடுப்பாரத்தண்டத்தின அந்த முன்னோடியில் எடுத்து போய் பஞ்சாப் ராஜ்யா அதனை எடுத்து ஒரே ஒரு கலிக்காரங்க தொந்தரை ஆக்கத்தை அது பாரிஷாயோட கேம்ப் மாடித்து ஹாக்கினா விஸ்வகப்ல மலேசியில கல்லொலிக்கு பஞ்சாப் ராஜ்யத்துல பல்லிய கொடுகே உண்டு அதில் நங்கட கொடுக்குற தன் கண்மணியை கழிச்சது பாரி விசேஷவாய்த்து
1: விஸ்வகப் ஆ சமயத்துல இங்க கலிக்காரங்களோட சின்ன ஜானம் அடியோல
0: அக்கோ விஸ்வகப்ல கழிச்சந்த பாரி அத்புத கழிக்கார அந்த கோல் கீப்பர் ஐட்டு லெஸ்லி பெர்னாண்டிஸ் இஞ்சத்து அசோக் திவான் இன்னொரு கோல் கீப்பர் பின்ன பாரி கழிக்கார சுர்ஜித் சிங் அஸ்லாம் ஷேர்கான் மைக்கேல் கிண்டோ ஓங்கார் சிங் அஜித் சிங் வீரேந்தர் சிங் அர்ச்சரன் சிங்ஸ் விஜே பிலிப்ஸ் சிவாஜி பவர் மொஹிந்தர் சிங் சிம்மணி அசோக் குமார் காளைய பிபி கோவிந்தர் இங்க எல்லாரும் தண்டக்காரா பின் குருச்சரன் போதியனோ இங்க ஒரு அத்புத தரபேத்து தாரங்க பின் வியவஸ்தாபங்க பல்பீர் சிங் இங்க எல்லாரும் அச்சக்கு ஒரு கேளிப்பட்ட கலிக்கார விஸ்வத்திலே இங்க அதுல துராதிருஷ்ட வைத்து நங்கட கூட இல்லாத சுர்ஜித் சிங் வீரேந்தர் சிங் சிவாஜி பவர் மொஹிந்தர் சிங் பின் ಮೈಕಲ್ ಕಿಂಡೋ ಹಿಂಗ ನಂಗಡ ಕೂಡ ಇಲ್ಲೇ ಅಚ್ಚಿಂಗ್ 75ನೇ ವಿಶ್ವಕಪ್ ಗದ್ದಂತ ಅಸ್ಲಾಂ ಶೇರ್ ಖಾನ್ ಹಿಂಗ ಮೆಂಬರ್ ಆಫ್ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಭೂಪಾಲ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಗದ್ದಿತ್ ಹೈಯೆಸ್ಟ್ ಹೋಟೆಲ್ ಗಲ್ವಾ ಗದ್ದ ಪಿಂಗಿ ಅವಂಗ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಕೊಡಪಂಜಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ರೆಜಿಮ್ಲೆ ಅವ್ರ ಮಿನಿಸ್ಟರ್ ಆನ ಅವ್ರ ಕ್ರೀಡಾಪಟು ಅಸ್ಲಾಂ ಶೇರ್ ಖಾನ್ ಕೊಡಗಲ ಕೊಡಿ ಇಕಾಯ್ತ ಬಾಲೆಡಾ ಕ್ರಿಕೆಟ್ ನಮ್ಮ ಕೊಡಗಕ್ಕೆ ಬಂದಿಂಜತ್ ಸುಮಾರು ಕೊರಿ ಬಂದಿದ್ದು ಇಂಥ ಅವ್ರ ಪೆದಡತಂತ ಅವ್ರ ಕಳಿಕಾರಳ ಕೊಡಿ ಅಂದೆ ತರ ದಿನಕ್ಕೆ ವಿಶ್ವಕಪ್ಲು ಕೊಡ್ತಾ ಹಿಂಗ ಅದತ್ಲು 73

0: தூரத்தில் திருஷ்டி, டிசிப்ளின், இது மூன்றுலும் நாங்கள் இக்கத்திரம் ஒரு சுமார் அஞ்சாறு காலத்துலேயே நாங்கள் வித்தியாசம் காணணுண்டு. நாங்கள் அதுங்க நாங்கள் சித்தவாய்த்து தயாரிப்படுத்தின கிராஸ் லூட்டுஞ்சே அதை நான் வளர்த்தோண்டோ. இக்க நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் கொடுக்கல வாரி ஹாக்கிக்குள்ள கேம்ப்ஸ் ஆயினுண்டு. ஆச்சுங்க அது போறா கேம்ப் ஆன பின் அதை நான் ஃபாலோ அப் மாடோஞ்சி அவன் ஜூனியர் நேஷனல்ஸ் கழிக்கணும். அவன் எக்க ஜூனியர் நேஷனல்ஸ், சப் ஜூனியர்ஸ், சீனியர் நேஷனல்ஸ் கழிச்சிட்டு இல்லை பெரிய போரே டோர்னமெண்ட்ஸ் கழிப்பா இதுல இருந்து ஓர் பலவு கூட்டலை. ஸோ அங்க நேஷனல்ஸ் கழிக்கணும். நேஷனல்
1: ஆசக்தி உள்ளங்க ஏது பட்டில போச்சுங்க நல்லது இந்த கம்மி உண்டா நினைச்சு இது ஏது ஸ்போர்ட்ஸ் போண்டு என்னென்ன போண்டு ஏல போண்டு.

0: நிறைய டூர்னமெண்ட்ஸ் கழிப்பான். இது இந்த தெரிஞ்ச ஒரு பலவ கூட்டல. ஸோ அங்க நேஷனல்ஸ் கழிக்கணும், நேஷனல்ஸ் கழிப்பக்க அர்ஹத்தை எடுத்தவுக்கு நங்கட மக்கள மைண்ட் லிக்கலே மைண்ட் செட் ஆண்டும்.
1: அந்த கூட்டுக்கு கழிப்பக்க ஆசக்தி உள்ளங்கக்கு ஏது பட்டில் போச்சிங்க நல்லது இந்த நான் எண்ணி கொடுப்பேன் எங்க சின்ன கம்மி உண்டான்னு இது ஏது ஸ்போர்ட்ஸுக்கு போண்டு என்னென்ன போண்டு ஏழை போண்டு
0: இல்ல எங்களுக்கு தரபேத்திக்கு ஹாக்கி கழிச்சவன் அவங்க ஜூனியர் ஸ்டேட் கிட்டத்துல சீனியர் ஸ்டேட் கிட்டத்துல நினைச்சாங்க அவன் தீர்ப்பு காரிக்கை அம்பைரிங்ல எடுத்தாலும் அவன் என்ஐஎஸ் மடித்து கோச்சிங் எடுத்தாலும் பிசியோ ஆயிட்டு எடுத்தாலும் அவன் கிரீடையிலே ஆசக்தி உள்ளவங்க நானா ரீதியான ஸ்கோப்ஸ் கிரீடையில உண்டு. அதுனா ஐக்கிய மாடி அவன் சாப்பா இங்க ஐக்கிய மாடி உண்டு நங்கட ஐக்கியத்து அங்கட நங்கட பேரண்ட்ஸ்ல கையில இப்பா நாங்க கோச்சிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணா கேம்ப் ஆன பின் அவன் நேஷனல்ஸ் போண்டு ஃபாலோ அப் போயிருந்தோம் எங்களுக்கு. இப்ப நாங்க பெரிய நாங்க ஒரு ஃபேமிலி டூர்னமெண்ட் ஆத்தோ அத்தோ ஏதே ஒரு டூர்னமெண்ட் ஆப்பா டூர்னமெண்ட் இல்ல மாஹித்தி இல்ல மக்களே அதுக்கு மின்னக்கு பரஞ்சாப்பா இங்க கேம்ப் அட்டன் பண்ண பிஞ்சி ஒரு சம்மர் கேம்ப் ஆன பிஞ்சி அதை ஃபாலோ அப் பண்ணும் அதான பிஞ்சி ஜூனியர் நேஷனல்ஸ் போகணும் சப்ஜூனியர்ஸ் கழிக்கொண்டு சப்ஜூனியர்ஸ் கழிச்ச பிஞ்சி அவன் சீனியர் நேஷனல்ஸ் போண்டும் கண்டினியூஷன் ஆண்டோம் இல்லத்த பட்சம் அவங்க பாரி அவகாசம் கொடுத்தோம் மக்களும் சின்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து கழிக்கொண்டு இப்ப சுமார் ஸ்கூல்ஸ்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்பான் ஹாக்கி கிட்டிங் இப்பான் அவங்களும் மக்களும் சின்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதன் மேல கான்சென்ட்ரேட் மாடித்து அவங்க கேம்ப்ஸ் அட்டன் பண்ணி அதுல டெஃபினெட்லி அதுல பஞ்சாப் பிரீமியம்ஸ்ல பீகார் தமிழ்நாடுல கூட நல்ல நல்ல அந்த 1995 SAF கேம்ஸ் சென்னையில் நடந்தது.

0: அந்த பாகிஸ்தான் கூட அத்புத களி கழிப்பான். அந்த முக்கியமந்திரி ஜெயலலிதா நீங்க அஞ்சு தண்டு கோல் பாகிஸ்தான் பாரத தேச கோல் அந்த கோல் கீப்பர் டாக்டர் ஏபி சுப்பை அஞ்சப்பாரோண்டா தன்ராஜ் பிள்ளை முகேஷ் நல்ல களி கழிப்பா அந்த எல்லாம் ஜெயலலிதா எங்களை களி குசி மாடித்து அஞ்சு தண்டுல பாகிஸ்தான் அது சென்னையில சோப்சுட்டானுண்டு 34 இன்ச்சர டிவி நான் கொடுப்பஞ்சி நாங்கள இடி பிளேயர்ஸுக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம். அந்தனே 1988 பாரத பாகிஸ்தான் கழிப்பா அந்த ஒரு நல்ல கோல் கீப்பர் மேக் பேட்டர்சன் ஒரு கோல் கீப்பர் ட்ரை பிரேக்கர் அஞ்சாங்க பிடிச்சிடும் அஞ்சாங்க அஞ்சு சேவம் அடித்து பாரத தண்டக்கு கல்வன் எடுத்தப்பா இந்த ஒரு நங்க பாகிஸ்தானுக்கும் நங்கக்கு உள்ள அந்த ஒரு பள்ளியே இது இது கொடுக்குற இன்னொரு விசேஷம் என்னது விஸ்வகப்புற வீட்சக்க விவரணைனா கொட்டேண்ட ஜீவன் சின்ன பண்ண இங்க ஏஷியன் கேம்ஸ்ல கோவிந்த கணேஷ் பிஞ்ச குழந்தைய குஷானிய கழிச்சது அந்த 153 குறி நங்களும் பாகிஸ்தான் முகாமுக்கியானது 154 குறி மத்தியான ஆகஸ்ட் 19 6:30 அங்கு கழிப்பது நாங்க நோட்டலும் சுமார் 65 பாரி குறி நாங்க பாரத கொல்லோ 80 தண்டு குறி பாகிஸ்தான் எப்போ பாகிஸ்தான் நமக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கொல்லோ என்னங்க தண்டு கழிவு ஒரே தர 375 கோல் பாரத பாகிஸ்தான் விருத்த பஜி துணங்கி பாகிஸ்தான் 403 நங்கட விருத்த கழிச்சது கத்தது இதெல்லாம் தாக்கல என்னென்ன அப்ப நினைச்சிங்க அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் விஸ்வத்து 1975 விஸ்வகப்புற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் டிக்ளேர் அப்ப அதுல கோவிந்த பிஞ்சி இங்கெல்லாம் கழிச்சந்த நாங்க இந்த கேன மாடப்போ விஸ்வகப்ல ஜெகதீஷ் பொன்னப்போ அர்ஜுன் ஆலப்போ வி ஆர் ரகுநாத் ஹரிபிரசாத் இங்கெல்லாம் கழிச்சிட்டு நாங்க நோட் வந்தது அது ஆகஸ்ட் 19 154 குறிக்கு பைட் 6:30 கண்டைக்கு நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம்ல நடப்பந்தது வஜார் ஸ்டேடியம்ல முக்கமுக்கியாப்பா எல்லா கிரீட ஸ்ரோத்தங்க கிரீடாபிமானி அதனை நோட்டி பாரத தேசம் அந்த 75 விஸ்வகப் கதித்து இல்லிக்கத்தனை நாங்க நீலிட்ட ப்ளூ பாய்ஸ் நாங்க ப்ளூ கலர் ஜெர்சில நாங்க பாரத தேசத்துல கப் 1975 விஸ்வகப் வந்தது இந்த ஆரஞ்சு ஜெர்சி பந்து தண்ணியனு அச்சுங்க ஜெர்சி ஏதேங்கிறாரு அச்சுங்க விஸ்வகப்ல பாரத தேச இப்படி நல்ல ஒரு ஸ்தானமான எடுக்கொண்டு என்னங்கச்சு தண்டு ஒலிம்பிக்ஸ் நாங்க எடுத்துட்டு நாங்க ஒரு 4 பொசிஷன்ல விஸ்வகப்ல அது பாரத ரேங்கிங்ல உண்டேங்க கூட இப்படி ஒரு நல்ல பதிலாவணை பரடு ஒரு ஆஸ்வாசனை கிரீடாபிமானத்துல அது கொடுக்குற ஜன பாரி எச்சக்கில் நோட்டோ இதுனா அதண்ட லைவ் ஸ்ட்ரீங் அதண்ட மேட்சஸ் கிட்டது இப்ப எல்லாரும் நோட்ஸ் அது வலிய ஒரு அசோசியேஷன் ஆப்பா நீங்கட ஆகாஷவாணி மடிக்கிறது தெரிஞ்சு எல்லா ஸ்ரோத்தங்க அதனெல்லாம் நோட் கொண்டு ஒண்ணு தானே இல்ல முழக்க தெளிச்சுடுச்சேன்
1: 16 டீம் கழிச்சுண்டு நல்ல நல்ல டீமே இப்ப அதுல ஒரு நல்ல கழிற டீம் நினைச்சு நீங்க ஏதனை குறிச்சுடுற
0: அல்ல நங்க நல்ல டீம் இக்க ஒலிம்பிக்ஸ் கத்தைங்க விஸ்வகப்ல எக்கலு அது கத்தைங்க இது கல்லோ இது கத்தோ அண்ணோ கையில இக்க இந்தியா பிஞ்ச பாகிஸ்தான் ஒரே ஸ்டைல் ஆஃப் ஏசியன் கேம்ஸ் ஸ்டைல் கழிக்கு வந்து பார்ப்பா பின்ன இக்க நாங்க நெதர்லாண்ட்ஸ் அல்ல சைல் கழிப்பா அர்ஜென்டினா சைல் கழிப்பா பெல்ஜியம் இந்த பாரே பாரே கண்ட்ரி பாரே பாரே யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அனுகுணமான விஷயம் மிஸ்டேக்ஸ் ஆப்பா கையில ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் குட்ல இக்க என்ன நினைச்சீங்கன்னாக்கா மின்னா நான் நினைச்ச 75 விஸ்வகப்பு கெத்தனை ஹாக்கில நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற எங்களுக்கு ஆஃப் சைடு ரூல் இங்கத்து எக்க ஆஃப் சைடு ரூல்னா நங்க ஆஃப் சைடு ரூல் இப்ப களி நோட்டக் ஹாக்கி நோட்டக் சாயின் புள்ளி ஆஃப் சைடு ரூல்ஸ் பாரி சாயின் எக்க ஆஃப் சைடு ரூல் எடுத்துருத்து ஹாக்கி அடிக்கு புத்திருந்தே எண்ணோ சின்ன விசிலேஷனக்கார அது அடிக்கு புத்திருந்தேன் நம்மளும் கூட அதுங்க எண்ணோம் என்ன நினைச்சு இந்த ஃபுட்பால் நோட்டி வேர்ல்ட் கப் ஆச்சு ஆச்சு ஃபுட்பால் எச்ச சாயில் ஆச்சு அள்ளி ஆஃப் சைடு உண்டு ஃபுட்பால் கழிஞ்சு ஆஃப் சைடு எடுத்துருந்தீங்க ஃபுட்பால் அடிக்கு குத்து போப்பா அண்ணனே ஹாக்கில ஆஃப் சைடு ஒன்னது பாரிய ஒரு வித்தியாசம் பாப்பா அதத்து பெல்ஜியம் ஸ்பெயின் இங்கெல்லாம் நல்ல நல்ல டீம்ஸ் கழிப்பக்கா அதுல மிஸ்டேக்ஸ் டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆப்பலாம் அம்பையரிங் மிஸ்டேக்ஸ் ஆப்பலாம் பின் நல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் களி நல்ல அனுபவி களிகள் ஹர்மன் பிரீத் உண்டு மன்பிரீத் உண்டு இங்கெல்லாம் நல்ல களிக்கார உள்ளான் பாரத தேசம் கூட இக்க நாங்கள் தண்டு ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் எடுத்தது சோ பாரத தேசம் கூட நல்ல சான்ஸ் உண்டு இது நல்ல சதாவகாசம் இப்படி நாங்க வேர்ல்ட் கப்ல கழிப்பது நல்ல பிரதர்ஷன் அப்ப இந்த இக்க நாங்க வேல்ஸ்ல கூட ஆகஸ்ட் 14 கழிப்பா அல்லிஞ்சே நங்கட பூல் ஈஸி ஆயிட்டு பார்த்தேன் கூட டாப் 2 டீம்ஸ் நாங்க செமிஃபைனல்ஸ் கழிப்பந்தது நல்ல அவகாசம் பாரத தேசக்கு உண்டு நன்னோக்கு இஷ்டப்படுவா
1: ஆடு நல்ல ஒரு களி கூட்டத்தின நோட்டு அவகாசம் நங்க கந்து பந்து பாரத ஈக்குரியும் சாயில கழிச்சுட்டு கப்பு கத்திட்டு வரடு நினைத்து நங்கட ஒரு ஆசைய இச்ச நேரம் நீங்க இந்த பக்கம் மாஹித்தி தந்தாங்க நீங்க கூடி தன்யவாதம்
0: நமஸ்கார்
1: இச்ச நேரம் ஹாக்கி விஸ்வகப் ஈ விஷயத்துல வீக்ஷக விவரணைக்காரளான செப்புடிர காரியப்பாயின கூட நடத்தின தக்கு பாக்கன கேட்டிடா இல்லிக்கு இந்த கொடவசிரி காரியமா தந்தது பப்ப காரியமத்துல காங்கனா மாஜனக்கெல்லாம் நமஸ்காரம்.

0: ஜெய் குருபன ராணி அழுபாட்டே சும்கீரி தலாங்கு தடுக்கிணத்தும் தலாங்கு தடுக்கிணத்தும் தலாங்கு தடுக்கிணத்தும் ஐயே அப்பா
1: ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಚಿತ್ರದ ಗೀತೆ ಡಾಕ್ಟರ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಗೀತೆ ಹಾಡಿದ್ದಾರೆ. ಜಿ ಉದಯಶಂಕರ್ ಅವರ ಗೀತೆಗೆ ಸಂಗೀತಂ ಶ್ರೀನಿವಾಸ ರಾವ್ ಅವರ